0: This is Radio Suno
1: 91.7 FM,
0: Qatar's favorite radio station.
2: Chennai beats.
0: Tamil head of the hour.
3: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?